0: cha le wo ye gu ji chu sum gu gu gu chu sum san ye la sen yang chen lam fu kang mian kang ki ne de bu sar be ka zhi qing bi tang na ye di tang di ne xi ge zi lu mu che di ku ka zhi qing bi tang na ye mie jie cong kang luo chong ge ni tong qu guan bu lam luo ge lu chong tang bu ka zhi qing bi tang na ye mie jie cong kang
1: da ya zha a ki sa
2: zha de le dur dur zhu ge
3: zha ga di si ski ba ke yo ma re ran bu lo qin qin de ma re
0: 这样我是查查都是也做苦下了你让了别去当呀的韩立方给吞下沙的日子记录了呀你没有我了呀妈妈洗洗洗的南部了呀南部帮部也不是有的韩立方的我那要多韩立方跟踪店给阿姆拉的班的文字也不是老弱了他是温州重点强国长韩立方从康公司朋友们说米住三别我韩立方从康
4: 阿旺文呢，再不米做呢，忙着去。那娃子出来没？那我们呢，再米做呢，几大起？那文吧，那五吧，再不米吧，做给退休娘子，能中起没？那位年头他就结过子，真书堂了撇他。那娃文吧，那五只吧，能书当娃，能出郎吧？那位你在做月子，真书堂那位地堂给你了撇他。我们说这看看，再就把做子呢，他上给些猪猪闺女。
5: 给个别人不打工，那位七九面具越起来，春节养了托管面料，来接给济南人都拥挤起不来，好气死！他的名字贵呢，李密托，当街当十几层的，大壮提醒李密托，面具前脚，这书堂给用给冲击加拉子预备，目击那位地摊的呢，偏女人别过年，那位年头拉出去去，过年给那位地摊三万多元。三年，他是冲击林国下郎爬过从中给一张，可望着两个月估计出去我啊，俺你出。 三年，他是中级林国下郎爬过从中给一张，可望着两个月估计出级我啊，俺你出。

0: dilo de chulo chu beking ge jinir za chong zui mi sang ma si shu ne ri sham lo po chu shi kang bu di lao li sang ge kang bu ning bu shi lo mo gu chin za guo bu cha xia
1: ting wo zui ri wo ne zui la ba ti rang ge xin gu yin na
0: xian hua xiong pu mi xin yu jian ge ju shi di gen be de bu mi sum shi bu shi ti zhe wo ne xi na ma shi be
1: qian ne mi sui ge shi di zhong dang zhi be ti rang ge xin gu yin be zeng zhu de ya lang cui yang si za
2: 哦, 谢谢马主
1: 狄国姆家语, 狄国姆家语,
0: 李昌的马帮用被迷的, 增助这样搞不要谁, 信息中间的用被熊的信用这样的, 李昌的朋友们心不消息,
1: 前的马帮用的, 咱们去看这样搞不要呢,
0: 丁爷谢马主, 各地的老边站, 农书把这只有谁, 密室的轮不得,
1: 狄国姆家语, 密也不免密不是,
0: 英国兄,拉香了表姐,总主呢,出罗勇被拦怕了,米给三不毛汤子,莫这东西装不起,哎,来嘛他不上去。
1: 就了,
0: 啊,姐,
1: 你让托起来,你把鞋子。

0: koi kiran ko kizu ye ta chen yong ribe kiran pe jeng sa wang zhang a su na da
1: ne yang jia xie zhong rang teng da ka ke san ni
0: jian ku kiran ku bi zu na ka chuo zhe koi kiran wo go yi su du ge kiran ge cheng ap zu lin ye de ko shi ji xie be le ku ka ren ye su wo ma gu de zhe ki su wo de kiran ge kin ku yu be ting wo gu ye ge lo gu gu ji ne tie tie chen ni ko zong ga lo zuk ji zu ji ma tu be ji le ku ne bu go ne su de ge si gu chen ni ye chi xi zu de ya ke li bu ji ni ne kiran ge cheng ap zu zhe zi xia ka ri ne Gelula. Ku tan de mi yu chi si de kiran lia yu bu ji. Yi ne kiran ge wo ma gu de zhe gu tu yo ma ji. Pie ji kiran ge. Ma na ni de. Si di suo xue ya qi du. Kiran ge wo zhe zhe si de men guo ji. Yi ne ti wo ne kuo te de xia di. Kiran da zhe wa ka ge yo ma ji. Kiran xia ka ri ne. Kiran ge nga. Tu do ku ji gu qian ne. Ni do ba ni sa xu su gu du.
1: Ni xu xi ge ye. 你是谁啊？何丽呢？
0: 桂姐，俺几个钱没做。桂表姐，他娘俺俺你做过退呀？俺你没事给咱这边了。
1: 你真的这么做？
0: 去让老多看吧，你表姐听过这，听你哭的，去让小太看的呢。让送给谁去？对。俺送给去年人，我趁俺做这回这边，我爷爷妹妹给做些年差不多的这的，去让给我一起去干嘛的？一起去干嘛的了？
1: 玉文，玉文姐，让我把住啊。
0: 我看嘛那的，我差不多才个姐姐，偷偷几个钱吃不？他不等嘛的事。我
1: 找啥子好笑的？让土豆王玉先去这些个，你嘛些，你让啥王来等面？
0: 给刘来，去让看哪个？
1: 你让送给些些的。呀，让啥个？
0: 那三年三十五，过几个钱，你都有着钱不？这里这里这么便宜。给刘来，去让看哪个月？
1: 玉文，你让说点这，你凶嘛些？怪不得你吧？
0: 过年咱的平借礼么子？给咱是那平借礼面呢，过别这头过不得子，给咱俩就过钱不？听路托的是帮大日的，你去听给我钱不借住的，老早看帮俺追的。玉文，你让说点叫，你去嘛事的？你去找俺那些你们那些？
2: 나서 쇼야 가리이나
1: 유원
2: 겐 리올라 키랑 갈 수 있냐 봐

0: 你让他几年吧，让部队明天把这次误杀了吧，让给我刘若冰一个月看你吧，让给我们警团的人给刘若冰能行给，没啥敌人，我有些拧巴些，让给他几年以内，我晓得，你让他去找一个，统统我宁愿自己给刘若冰俩几个钱皮的，你多把你啥主意？ Rangi nye zane kamlu chichu gyabchu. Di chimne gyabli shigo ribe.
1: Nye san shigo ye. Shu. Shu me. Yine Liu Ruobing ye samde zhe dan sima shi. Ke cangma shing shi.
0: Wang shu li, tanga du. Rangi kar si re.
1: Di kui kira shing shi. Nye hoda ki shing shi.